ஆனந்த மபுனு ஆத்ம தத்துவமெருக ஆனந்த மபுனு தத்துவமெருக குன்ன தாபமபு ஆத்ம தத்துவமெருக ஆனந்த மபுனு தத்துவமெருக குன்னம் தாபமெப்போ பிரம்ம நெருகினந்த பிரம்மையே தனவு